0: Santuri za Kichina ni kipindi kinachokupatia ladha na vionjo vya muziki wa Kichina kila Jumatatu hadi Ijumaa, idhaa ya Kiswahili ya CRI.
1: Better than you. 我的好心情. 夸斯巴布亚口 那为啥古巴达 弗拉哈 摩尼莫昂古 音乐超气派 那他卡古古音比亚 威姆布文尼姆夫托 卡比萨 乌里莫恩古尼 我要我们在一起 那他卡兔维帕莫加